நேர்கள் இணைந்திருப்பது கிருபினிவானொலியின் ஊடாக. ஆம்பிரியமானவர்களை இப்பொழுது ஒரு அழகான பாடலை கேட்டு வந்தீர்கள். தேவன் மாத்திரமே எங்களுடைய ஆதாரமாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, அருமையானவர்களே, நானே திராட்சை கொடி, என்னில் நீங்கள் செடிகள். ஆம்பிரியமானவர்களே, தேவன் அவர் திராட்சை கொடியாக இருக்கிறார். நாங்கள் அவரில் படருகிற செடிகளாக, அந்த கிளைகளாக இருக்கிறோம். பிரியமானவர்களே, நாங்கள் அப்பாறு தேவனை பற்றி கொண்டு படரும் போது தான் யாக நிற்க முடியும். பிரியமானவர்களே, தேவனிடத்திலிருந்து நாங்கள் ஒவ்வொரு காரியங்களையும் பெற்றுக்கொண்டு அவரை நாங்கள் சார்ந்து அவரில் நாங்கள் பற்றுதலாக இருந்து வாழும் போது தான் இந்த உலகத்தை எங்களால் கலக்க முடியும், பொல்லாங்கானவனை எங்களால் ஜெயிக்க முடியும். இந்த சாத்தானை ஜெயித்து எங்களால் தேவனுடைய வாழ்வை இன்னும் இன்னுமாக நாங்கள் ஆசீர்வாதமான இதாக மாற்றிக்கொள்வதற்கு நாங்கள் தேவனில் பற்றுதலாக இருக்க வேண்டும், அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும். அப்பொழுது மட்டும்தான் எங்களால் முடியும். எங்களுடைய சுயத்தினாலோ எங்களுடைய பெலத்தினாலோ நாங்கள் அதை செய்வோமானால் நிச்சயமாகவே நாங்கள் விழுந்து போவோம். பிரியமானவர்களே, நாங்கள் தேவனை ஆதாரமாக கொண்டு அவரை அத்திவாரமாக கொண்டு ஒவ்வொரு காரியங்களையும் செய்யும் போதும் நிச்சயமாகவே அந்த காரியங்கள் எங்களுக்கு வெற்றியை கொண்டு வருகிற காரியமாக இருக்கும். ஏனென்று சொன்னால் ஆண்டவரின் வார்த்தையும் அவ்வாறே சொல்லுகிறது. நாங்கள் அவரை பிடித்துக் கொள்ள வேண்டும், அவருடைய பாதத்தை நாங்கள் பிடித்துக் கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய சமூகத்தை நாங்கள் வாஞ்சிக்க வேண்டும். மானானந்த நீரோடையை வாஞ்சித்து அழிவது போல் என் ஆத்மா உம்மை வாஞ்சிக்குது என்று சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லியிருக்கிறான் வேதத்தில். அதே போல் நாங்களும் தேவனுடைய சமூகத்தை வாஞ்சிக்க வேண்டும், அவருடைய வார்த்தையை வாஞ்சிக்க வேண்டும், அவருடைய பிரசன்னத்தை நாட வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்வை நாங்கள் ஜெயமுள்ள வாழ்வாக மாற்றி மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான வாழ்வாக வாழ்வதற்கு நாங்கள் தேவனை சார்ந்து அவருடைய சமூகத்தை வாஞ்சித்து அவருடைய சமூகத்தில் ஓடி அவருடைய ஆவிக்குரிய வரங்களையும் ஆசீர்வாதங்களையும் பெற்று மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளாக நாங்கள் வாழ வேண்டும். அதைத்தான் தேவன் விரும்புகிறார். நாங்கள் இந்த பூமியிலும் அதைத்தான் செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால் நாங்கள் ருசி பார்த்த அந்த இயேசு கிறிஸ்துவை ஏனையவர்களும் ருசி பார்க்க வேண்டும். அருமையானவர்களே, ஏனென்று சொன்னால் யாருமே நரகத்துக்கு போகக்கூடாது, எல்லாருமே பரலோகத்துக்கு போக வேண்டும். அதைத்தான் எங்களுடைய தேவாதி தேவன் விரும்புகிறார். அதைத்தான் நாங்களும் செய்ய வேண்டும். நாங்கள் ஆண்டவருக்காக ஓடுவோம். ஆண்டவர் எங்களுடைய காரியங்களை அவர் நன்மைக்கு எதுவாக மாற்றி முடிக்க அவரால் கூடும். ஆம்பிரியமானவர்களை தொடர்ந்து எங்கள் கிருபை வானொலியினோட இணைந்திருங்கள். உங்களுக்காகவே இனிமையான பாடல்கள் இன்னும் ஒழிக்க இருக்கிறது. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருந்த அந்த இனிமையான பாடல்களை கேட்டு தேவனுடைய நாமத்தை நீங்களும் மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் இணைந்திருப்பது கிருபை வானொலியினோட.

ஆகஸ்ட் மாதம் 23ஆம் தேதி 2026ஆம் ஆண்டு ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய நாளில் பதிவாகிய நிகழ்வுகளின் தொகுப்பை அடுத்து நாங்கள் பார்க்கலாம். 1947ஆம் ஆண்டு இலங்கையின் முதலாவது நாடாளுமன்ற தேர்தல் இடம்பெற்றது. 1948ஆம் ஆண்டு 44 நாடுகளிலிருந்து 147 திருச்சபைகள் இணைந்து திருச்சபைகளின் உலக பேரவை என்ற அமைப்பு நிறுவப்பட்டது. 1948ஆம் ஆண்டு AK செட்டியார் அவர்கள் தயாரித்த காந்தி பற்றிய முதல் ஆவண திரைப்படம் தமிழிலும் தெலுங்கிலும் வெளியிடப்பட்டன. 1990ஆம் ஆண்டு ஆர்மேனியா சோவியத் ஒன்றியத்திடமிருந்து விடுதலையை அறிவித்தது. 1991ஆம் ஆண்டு உலகளாவிய வலை பொதுமக்களுக்காக திறந்துவிடப்பட்டது. 2023ஆம் ஆண்டு இந்திய நிலவு ஆய்வு விண்கலம் சந்திரயான் 3 நிலவின் தென்முனை கரையில் பிரக்யான் தரையூர்த்தியுடன் தரையிறங்கியது. இன்றைய பிறந்த நாளாக 1964ஆம் ஆண்டு தென்னிந்திய இசையமைப்பாளர் SA ராஜ்குமார் அவர்களின் பிறந்த நாள் என்று. இன்றைய ஜனன தினமாக 1968ஆம் ஆண்டு இந்திய திரைப்பட பின்னணி பாடகர் KK அவர்களின் ஜனன தினம் என்று. இன்றைய சிறப்பு நாளாக ஈரானின் தேசிய மருத்துவர்கள் நாள் பதிவாகியுள்ளது. இவை இன்றைய நாளில் பதியப்பட்ட நிகழ்வுகளின் தொகுப்பு.

நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது கிருபை நேர் வானொலியின் ஊடாக. ஆம் பிரியமானவர்களை, இப்பொழுதும் ஒரு இனிமையான பாடலை கேட்டீர்கள். நாங்கள் எதற்கும் சோர்ந்து போகக்கூடாது. தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, சத்துவம் இல்லாதவர்களுக்கு அவர் சத்துவத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார், பலன் இல்லாதவர்களுக்கு அவர் பலனை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, அதனால் நாங்கள் எதற்கும் சோர்ந்து போகக்கூடாது. எங்களுடைய வாழ்வில் வருகிற சோதனைகளை கண்டு, வேதனைகளை கண்டு நாங்கள் கலக்கமடைந்து போகக்கூடாது. பிரியமானவர்கள், ஏனென்று சொன்னால் எல்லாவற்றையும் அறிந்த கர்த்தர் இருக்கிறார். சோதனைகள் வரும்போது சோர்ந்து போகாமல், வேதனைகள் வரும்போது நாங்கள் மனம் கசந்து அப்படி எங்களை நாங்கள் தாழ்த்தி கொண்டு போகாமல், பிரியமானவர்களை, நாங்கள் தேவனுடைய கையில் எங்களை ஒப்புக் கொடுக்கும் போது தேவன் எல்லாவற்றையும் சரியாக செய்து முடிப்பார். அவர் எல்லா சோதனைகளையும் எடுத்து போடுவார். பிரியமானவர்களை, நாங்கள் நம்பினோர் எங்களை கைவிடலாம், நண்பர் எங்களை கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கூட எங்களை உதறி தள்ளலாம். பிரியமானவர்களை, ஏன் பெற்றோர் கூட எங்களை வெறுத்து ஒதுக்கலாம், கணவன் கூட எங்களை கைவிட்டு போகலாம், மனைவி கூட எங்களை மறந்து போகலாம். பிரியமானவர்களே, ஆனால் என்றுமே எங்களை மறவாமல், நாங்கள் மறந்தாலும் எங்களை மறவாமல் எங்களை தேடி வந்து தேற்றுகிற தெய்வம் என்று சொன்னால் அது எங்களுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான். பிரியமானவர்களே, அவர் இருக்கும்போது நாங்கள் எதற்கு பிரியமானவர்களை சோர்ந்து போக வேண்டும்? நாங்கள் சோர்ந்து போகவே கூடாது. பிரியமானவர்களே, நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய கருத்தில் அடங்கியிருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கி, வழியே இல்லாத இடத்தில் அவர் வழியை உண்டு பண்ணி எங்களை நடக்கச் செய்ய அவரால் கூடும். பிரியமானவர்களே, அதனால் நாங்கள் எதற்குமே சோர்ந்து போகக்கூடாது, மனம் கசந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து போகக்கூடாது. எங்களை குறித்து நாங்களே தாழ்வு மனப்பான்மையுடன், ஒன்றுமே இயலாது, இப்படியே நாங்கள் இருக்க வேண்டியதான் அந்த எண்ணமே எங்களுக்குள் வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் சர்வ வல்லமுள்ள தகப்பன் எல்லாவற்றையும் உருவாக்கிய கேத்தர், அவருடைய வார்த்தையினால் உருவாக்கிய கேத்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும்போது நாங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும் பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்வை அது மாறிவிடும். அவருடைய ஒரு வார்த்தைக்காக நாங்கள் இயங்க வேண்டும், நாங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, ஆண்டவர் இயேசப்பா, ஒரு வார்த்தை சொல்லுங்கள், ஒரு வார்த்தை சொல்லி நீங்களை நிறைச்சியுங்கள், என்னுடைய வாழ்வை மாற்றுங்கள், நீங்கள் என்னோட கூட வாங்க என்று நாங்கள் சொல்ல வேண்டும். பிரியமானவர்களே, அப்பொழுது அவர் எங்களோட கூட வருவார். அவருடைய ஒவ்வொரு காரியங்களையும் எங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். நாங்கள் அவருடைய கரத்தை பிடித்து நடப்போமானால் நாங்கள் கீழே விழுந்து விடுவோம், அவருடைய கரத்தை நாங்கள் விட்டு விடுவோம். அதனால் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும், இயேசப்பா நீங்க கரம் பிடித்து என்னை வழி நடத்துங்க, நான் போகும் இடமெல்லாம் நீங்க என்னோட கூட வாங்க என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுதுதான் ஆண்டவர் எங்களோட கூட, அவர் ஆசை ஆசையாக வருவார் எங்களோட கூட. பிரியமானவர்களே, அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்வில் வருகிற ஒவ்வொரு சோதனையிலையும் ஜெயிக்கக்கூடிய அந்த பலன் எங்களுக்காக வரும். ஆம், நாங்கள் விசுவாசிப்போம், அந்த தேவனை வரவேற்போம், எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சோர்ந்து போக தேவையில்லை, கலங்க தேவையில்லை, அஞ்சு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற அந்த யெகோவா எல்ரோய் அவர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார், அவர் எங்களோட கூட இருக்கிறார். ஆகவே நாங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த இனிமையான பாடலை தொடர்ந்து இன்னும் அழகிய பாடல்கள் உங்களுக்கு

0: со Андар Тоҷикистон ҳафт.
1: Ипотека аз Исхата Бонк. Акнун 16% солона. То 500 000 сомони ба муҳлати то
2: 120. மண்டத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்.
3: நாட்டின் சில பகுதிகளில் இடியுடன் கூடிய மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டல வெயில் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. காட்டுத்தீயை கட்டுப்படுத்துவதற்காக செர்பியாவிற்கு ஐரோப்பிய ஒன்றியம் ஹெலிகாப்டர்களையும் தீயணைப்பு வீரர்களையும் அனுப்பியுள்ளது.
2: மண்டத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள்.

0: ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் ஸ்போர்ட்ஸ்
1: இன்றைய ஸ்போர்ட்ஸ் பிளேஸ் கொண்டு வரும் விளையாட்டுச் செய்திகளை பார்க்கலாம். இலங்கை மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி இன்றைய தினம் ஆரம்பமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியிலே இந்திய அணி 165 ஓட்டங்களால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இன்றைய தினம் இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகிறது. அடுத்து இன்னொரு சர்வதேச டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி தொடர்பானது. ஆஸ்திரேலியா மற்றும் பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையிலான இரண்டாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டி ஆரம்பமாகி நடந்துட்டு இருக்கு. இன்றைய நாள் இரண்டாவது நாள். முதல்ல ஆடிய ஆஸ்திரேலியா தன்னுடைய முதல் இன்னிங்ஸிலே 210 ஓட்டங்களை, அதாவது பங்களாதேஷ் தன்னுடைய முதல் இன்னிங்ஸிலே 64 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் 64 ஓட்டங்கள், பந்து வீச்சில் வந்து மிச்சல் ஸ்ட்ராக் 6 விக்கெட்டுகளை அதிகபட்சமாக ஸ்டாக் அணிக்காக வீழ்த்தியிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பங்களாதேஷ் 64 ஓட்டங்கள் முதல் இன்னிங்ஸிலே, ஆஸ்திரேலியா தன்னுடைய முதல் இன்னிங்ஸில் 210 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது பங்களாதேஷ் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸை துடுப்படுத்த ஆடிக்கொண்டிருக்கிறது. 39 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு, இன்னும் 107 ஓட்டங்கள் பின்னிலையில் இருக்கிறது. ஆஸ்திரேலியா அணிக்கு இரண்டாவது இன்னிங்ஸ் இருக்கிறது. எனவே இந்த போட்டியிலே ஆஸ்திரேலியா அணி வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கின்றமை குறிப்பிடத்தக்கது. உங்களுக்கு தெரியும், ஏற்கனவே ஒரு அதிர்ச்சி தோல்வி ஆஸ்திரேலியா அணிக்கு. முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் பங்களாதேஷ் 9 விக்கெட்டுகளால் வெற்றி பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. எனவே அந்த நிலைமையிலிருந்து இப்பொழுது ஆஸ்திரேலியா இந்த போட்டியிலே வெற்றி பெறக்கூடிய நிலைமைக்கு வந்திருக்கிறது. பார்க்கலாம் போட்டி எப்படியான ஒரு பெருவரை கொடுக்க போகிறது அப்படின்னு சொல்லி. இன்றைய நாள் இரண்டாவது நாள். ஆட்டம் வந்து மதிய போஷண இடைவேளைக்காக நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் 39 ஓட்டங்கள் 3 விக்கெட் இழப்பிற்கு பங்களாதேஷ் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸிலே. அடுத்து பாகிஸ்தான் மற்றும் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான முதலாவது டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து ஒரு இன்னிங்ஸ் மற்றும் 103 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முதலில் துருப்படுத்தாடிய பாகிஸ்தான் முதல் இன்னிங்ஸிலே 171 ஓட்டங்களுக்கு சகல விக்கெட்டுகளையும் இழந்திருந்தது. அடுத்து துடுப்படுத்தாடிய இங்கிலாந்து தன்னுடைய முதல் இன்னிங்ஸிலே 409 ஓட்டங்களை பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது. பாகிஸ்தான் தன்னுடைய இரண்டாவது இன்னிங்ஸிலே 135 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றது, சகல விக்கெட்டுகளையும் இழந்து. எனவே இந்த போட்டியில் இங்கிலாந்து இன்னிங்ஸ் மற்றும் 103 ஓட்டங்களால் வெற்றி பெற்றுள்ளது. அந்த தகவல்களுடன் நிறைவுக்கு வருகிறது இன்றைய சக்தியின் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ்.
0: ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் ஸ்போர்ட்ஸ் ஃபிளாஷ் சக்தி.

சக்தி வீக்கெண்ட் பிளாக்பஸ்டர் வணக்கம் தாயகம் கேட்டுக்கொண்டிருக்கீங்க. காலை 8 மணி வரை இணைந்து கொண்டு நீங்களும் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்ளலாம். அழையுங்க 011-2-8-3-8-5-4 சைபருங்களுடைய வாட்ஸ்அப் இலக்கம் 011-2-8-3-8-5-4 சைபர். கோலாவில் 3 சேர்ந்த கோபாலப்பிள்ளை வள்ளியம்மை தம்பதிகளின் மகள் விஜயா இன்றைய தினம் பிறந்த நாளை கொண்டாடுகிறாராம். இவரை அன்பு கணவர் மகாராஜா, பிள்ளைகள் அப்திகா அபிஜனன் மற்றும் அக்கா சுசிலா, தங்கச்சிமார் பிரதா, செல்வி, டினோஷா மற்றும் அத்தான்மர் பாஸ்கர், வினு, சரண், சுரத் எல்லோருமே இணைந்து வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு சொல்லி டினோஷா இந்த வாழ்த்தை அனுப்பியிருக்கிறார். இதே நேரத்தில் போக அவத்தையில் வசிக்கும் துரைச்சாமி, இன்றைய துரைச்சாமி மற்றும் கெம்பர்சா

0: கோழி, நாட்டு கோழி, வீட்டு கோழி எல்லாம் கண்டுக்கும். இந்த திரிப்புற கோழியை தான் உங்கள்ட்ட தெரிஞ்சுக்கணும்.
1: சரி சரி சரி, அத சொல்லுங்க. என்ன எப்படி அவர் போய் சொல்றாரு?
0: அப்பதான்
1: அவர் அந்த விசாரணை அதிகாரிக்கு சந்தேகம் பெறுது. ஆனா அது வேலை செய்யக்கூடிய ரேடியோ தான்.
0: ஆமா, கொலையாளி வந்து இவர் தானே. ஏன்னா கொலை செய்யற இடத்துல வந்து இவர் மட்டும்தான் இருந்தார், வேற ஒருவருமே இல்லையா? அப்ப இவர் தான் அந்த கொலைக்கு உரித்தானால்.
1: அப்படியா? வந்து போயிருக்கலாம் தானே, யாரும் வேற ஆட்கள், வெளியாட்கள்
0: இல்ல. இப்ப நீ ஒரு ஆள் தானே நீங்க சொல்றீங்க, அதாவது ரேடியோ சத்தமா வச்சுக்கொண்டதுக்கு அந்த கொலை செய்யறத வந்து யாருக்கும் விளங்க கூடாது அப்படிங்கறதுக்காக.
1: சரி தேவா, பாப்போம் பாப்போம் என்ன அந்த விசாரணை அதிகாரி ஏன் அப்படி கேட்டாருன்றது நீங்க கொஞ்ச நேரத்துல எனக்கு சொல்லுவாரு, அதை கேட்டு உங்களுக்கு சொல்றேன். சரியா? சசிகலா சுரேஷ்குமார் சொல்லிருக்காங்க, அந்த ரேடியோ ரிப்பேரா இருக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க. சரி, நீங்களும் இணைந்து கொள்ளலாம், வாட்ஸ்அப் மூலமாகவும் பதில் சொல்லலாம். ஒரு ஆள் சொல்லியிருக்காங்க, தூங்கி நான் தூங்கிட்டு இருந்தார் அப்படின்னு இல்லை, தூக்கத்தில் இருந்தால் எப்படி ரேடியோ கேட்கலாம் அப்படின்ற மாதிரி யார் கேட்டிருந்தது? ஒரு மெசேஜ் ஒன்று வந்திருந்தது, நான் முதல் பார்த்துருந்தேன். இல்லை, அவர் அப்படியே தூக்கம் இல்லை, சரியா அவர் ரேடியோ கேட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. நீங்களும் இணைந்து கொள்ளலாம் பதிலோடு.

0: Ida Shakti Weekend Blockbuster.
1: Shakti Weekend Blockbuster.
2: Digital Request. Digital Request.
3: முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு முடிக்கு போஷாக் அளித்து மிருதுவானதாகவும் பளபளப்பானதாகவும் மாற்றும். முட்டை புரதம் நிறைந்த சிக் ஷாம்பு இன்றே ட்ரை பண்ணுங்க.
4: சக்தி எஃப்எம்னுடைய ஃபேஸ்புக் பக்கத்தின் மூலமாக ஆஸ்திரேலியாவிலிருந்து தயா இணைந்திருக்கிறார். குடும்ப உறவுகள் அனைவருக்காகவும் பாடல் தாங்கன்னு கேட்டிருக்கிறார். இதே நேரம் யாழ்ப்பாணம் இஸ்மாயில் இணைந்திருக்கிறார். மனைவி நதீரா, தம்பி இன்சாப், மகன் அல்தாஃபுக்காக பாட்டு தாங்க அப்படின்னு சொல்லி வாட்ஸ்அப் மூலமாக இணைந்திருக்கிறாங்க. மட்டக்குளியிலிருந்து லக்ஷ்மி தரணியா வாட்ஸ்அப் மூலமாக இணைந்திருக்கிறாங்க. பதில் சொல்லி பாடல் கேட்டிருக்கிறாங்க. ஆரே அம்பதி, யுகமலர், தயாளகுணம் வாட்ஸ்அப் மூலமாக இணைந்திருக்கிறாங்க.